ஜனதிங்கிணதோ ஜன ஜன ஜனவன் பக்தர்கள் மூலிவர்கள் மயோர்களும் புகழ்வார்.

நிகழ்ச்சியின் நிறைவேற்பாடலாக ஒழிக்கவிருப்பது அத்திப்பூத்தது படத்திலிருந்து டி கே கலா பி எஸ் சசிரேகா குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 23 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 30 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் எமது காலை ஒளிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது கருணை பொருளே என தொடங்கும் இயேசுதாஸ் பாடலில் பாடல்.

நேரம் காலை 6:28 47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

எழுத்த பாடலுடன் நிறைவு பெற்றது இந்த தேனிசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷீஷ்

0: स्थानेषु प्रचण्डवृष्टिः भवितुमर्हति इति. भारतीयपुरुषक्रिकेटदलम् अद्य बर्मिंघम नगरस्य एज्बेस्टन नगरे त्रिक्रीडाश्रृङ्खलायाः प्रथमायाम् एकदिवसीय अन्ताराष्ट्रियक्रीडायाम् आतिथेयम् इंग्लैण्डदलं सम्मुखीकरिष्यति. भारतीयसमयानुसारम् अपराह्णे सार्धत्रिवादने क्रीडायाः आरम्भः भविष्यति. विराटकोहली रोहितशर्मा च भारतीयदलं सुदृढं कर्तुं पुनरागमनं कृतवन्तौ स्तः. तत्रैव जसप्रीत बुमराह अपि पुनरागमनं करोति. आयरलैंड इंग्लैंड देशयोः विरुद्धं 20-20 अन्ताराष्ट्रियश्रृङ्खलासु पराजयानन्तरं भारतं पुनरागमनं कर्तुमिच्छति. शुभमन गिलेत्यस्य नेतृत्वे दलं गुरुवासरे कार्डिफ नगरे द्वितीया एकदिवसीया स्पर्धा क्रीडिष्यति. श्रृङ्खलायाः तृतीयान्तिमा च क्रीडा अस्मिन् मासे 21 दिनाङ्के लॉर्ड्स इत्यत्र भविष्यति. इति वार्ताः.
1: ஆகாஷவாணி நேரம் காலை 7 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷவாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்களே, 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை காணம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், துர்கா லட்சுமி அனந்த கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கா. இரண்டு 2:30 முதல் 4 மணி வரை திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, ஆர் கல்ப லதிகா அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை, காலம் போற்றும் காமராஜர், டி பிரணீதா வழங்குமுறை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார், உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி, இவை யாவும் 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில். 7:50 செய்தி கதமம், 8:10 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை காணும். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான

0: జట్టు ఇంగ్లాండ్తో తలపడుతుంది. ఈ మ్యాచ్ భారత కాలమానం ప్రకారం 3:30 ప్రారంభమవుతుంది. భారత జట్టులో సీనియర్ ఆటగాళ్లు విరాట్ కోహ్లీ, రోహిత్ శర్మ తిరిగి జట్టులోకి వస్తుండగా పేస్ బౌలింగ్ అగ్రగామి జస్ప్రీత్ బుమ్రా కూడా పునరాగమనం చేస్తున్నారు. ఐర్లాండ్, ఇంగ్లాండ్లలో జరిగినటువంటి టీ20 అంతర్జాతీయ సిరీస్లలో పరాజయాల తర్వాత భారత్ మళ్లీ పుంజుకోవాలని చూస్తోంది. గురువారం నాడు కార్డిఫ్లో 2వ వన్డే ఆడనుండగా సిరీస్లో 3వది చివరి మ్యాచ్ ఈ నెల 19వ తేదీన లార్డ్స్ మైదానంలో జరుగుతుంది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. 2028-29 కాలానికి ఐక్యరాజ్యసమితి భద్రతా మండలిలో శాశ్వతేతర సభ్యదేశంగా ఎన్నికవడం కోసం భారత్ తన ప్రచారాన్ని అధికారికంగా ప్రారంభించింది. ఒక దేశం ఒకే ఎన్నిక ప్రతిపాదిత విధానాన్ని పరిశీలిస్తున్న సంయుక్త పార్లమెంటరీ కమిటీ నిన్న లక్నోలో వివిధ భాగస్వామ్య పక్షాలు, నిపుణులతో చర్చలు జరిపింది. అసోం, మేఘాలయ, బీహార్, పశ్చిమ బెంగాల్లో ఈరోజు భారీ నుంచి అతి భారీ వర్షాలు
1: కురుస్తాయి. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வுக் குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வுக் குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம்

0: ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த்,

0: ஜல் முஸ்கான் பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:30 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசை பாடல் ஒன்று. புதிய முகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அனுபமா பாடியிருப்பது.

0: தொடர்ந்து ஆட்சவெறி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசை பாடல்களை திரைகாணத்தில். முதலில் தலைவாசல் படப்பாடல் பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: பேச்சு கேட்கவா படத்திற்காக ஒலித்தது எஸ் ஜானகியின் குரல். ஆகாஷவாணி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரை கானம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
4: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान।

0: திரைகானம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரை இசை பாடல்கள். இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம், எஸ் சேதுராமன் அவர்கள்

சஞ்சிரா. இன்றைய நிகழ்ச்சியில் நீலகண்ட சிவன் பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் சம்போ மகாதேவா, பௌளி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:49. நீலகண்ட சிவன் பாடல்களை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் தொடர்கிறது வேளா சரணம் எனத் தொடங்கும் பாடல். பைரவி ராகம், மிஸ்ரச்சாப்புதாளம்.

11 மணி வரை கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி பாடியுள்ள சில இனிமையான பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் காதல் ஓவியம் பட பாடல்.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 10:42 நொடி. ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இன்றைய சுகுமான ராகங்களில் எஸ் ஜானகி பாடியுள்ள சில இனிமையான பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிறது முதல் மரியாதை பட பாடல்.

பகல் நிலவு படத்தில் இருந்த பாடலை கேட்டோம். சுகமான ராகங்களில் நிறைவாக கேளடி கண்மணி பட பாடல்.

நேரம் 11:20 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து அவதாரம் படப்பாடல் பாடியிருப்பவர்கள் எஸ் ஜானகி, இளையராஜா.

0: 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கனத்தில் நிறைவாக வருகிறது சின்ன கவுண்டர் படப்பாடல். பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார், தேசிய குழந்தைகள் விருது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:50 செவிக்கினிய குரல் அமுதம்.

0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டு போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு.
0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டு போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். நேர்களை 100.1 MHz FM கோல்ட் அலை வரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தீரை காணும் 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் துர்காலட்சுமி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம்.

2:30 முதல் 4 மணி வரை திரை காணும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் ஆர் கல்ப லதிகா அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். இதுவே 7:10 சிறுவர் சோலை, காலம் போற்றும் காமராஜர், டி பிரணீதா ஒழுங்குமுறை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார், உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி. இவை யாவும் இரவு 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில். 7:50 செய்தி கதவும், 8:10 திரை காணும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை காணும். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி திரை காணும் கேட்போம். சுமை தாங்கி படப்பாடல் பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

ஆலயமணி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 12:16:45. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து கொஞ்சம் சலங்கை பட பாடல் பாடியிருப்பவர்கள் எஸ் ஜானகி, ஜெமினி கணேசன்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: குங்குமம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகாணம்.
1: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
2: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
1: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
2: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
2: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
1: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் இடம்பெறும்.

இத்தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த

டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாராகாராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின்
பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு

0: டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங்லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6 11-5 8-11 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி நேரம் 12:50, 100.1 MHz FM கோல்ட் அலை வரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், பாடலை இயற்றியுள்ளார் பாவலர் எழிர்கோவன்.

நேரம் 1:32 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் துர்கா லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன்

அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ராம ராம எனத் தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ஆதி தாளம்.

நேரம் 2:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 4 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் கர்ணா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

90.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் ரசித்து கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் கல்பலதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கருணை செய்வாய், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசையில் ஆர் கல்பலதிகா அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிவனுக்கு இளைய மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது ஹேமாவதி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஆர் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு கேட்டும், திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

0: केंद्रीय वस्त्र मंत्री गिरिराज सिंह ने इसका उद्घाटन किया। संवाददाताओं से बातचीत में श्री सिंह ने कहा कि भारत टेक्स प्रधानमंत्री का दृष्टिकोण है। उन्होंने कहा कि यह अब एक अंतर्राष्ट्रीय आयोजन बन चुका है। कार्यक्रम में 14 देशों के अंतर्राष्ट्रीय प्रदर्शक भाग ले रहे हैं। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने भाजपा के वरिष्ठ नेता रामचंद्र गौड़ा के निधन पर शोक व्यक्त किया है। श्री मोदी ने उन्हें कर्नाटक में भाजपा का एक मजबूत स्तंभ बताया। उन्होंने पार्टी को जमीनी स्तर पर मजबूत करने और पार्टी कार्यकर्ताओं की कई पीढ़ियों का मार्गदर्शन करने में अपना जीवन समर्पित कर दिया। इंग्लैंड ने भारत के साथ 3 मैचों की एक दिवसीय क्रिकेट श्रृंखला के पहले मुकाबले में बर्मिंघम में टॉस जीतकर बल्लेबाजी का फैसला किया है। ताजा समाचार मिलने तक इंग्लैंड ने 32वें ओवर में 6 विकेट पर 155 रन बना लिए हैं। फीफा फुटबॉल विश्व कप के पहले सेमीफाइनल में आज रात 12:30 बजे टेक्सस में फ्रांस और स्पेन आमने सामने होंगे। फ्रांस लगातार तीसरी बार फाइनल में जगह बनाना चाहेगा, वहीं स्पेन 2010 में विश्व कप जीतने के बाद इस बार विश्व कप फाइनल में पहुंचने की पूरी कोशिश करेगा। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் 6:05.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு
3: முன், बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
4: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
4: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
1: அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, காலம் போற்றும் காமராஜர், டி பிரணீதா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யாவின் பாட்டு, நீதி கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார், உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தத் சலாமத் அலிகான், உஸ்தத் ஷெரஃபத் அலிகான், உஸ்தத் ஷாஹத் அலிகான் ஆகியோரின் பாட்டு, தொடர்ந்து பண்டித் ஹரி பிரசாத் சௌராசியா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:10 பொங்கும் மங்கலம், மதுரை NPN பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை, சாந்தபுரம் SP ஆறுமுகம் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர்சவரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு, சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார், விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார் கோவில் ஜெய பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், லலிதா சந்தானம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என்எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், கேலமங்கலம் KC சந்திரசேகர், KT ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை ரூபகதாளம், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை, எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

எச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். ஸ்கில்ஸ் தட் ஷேப் லைவ்ஸ் கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை. பிரேக்கிங் த அன்பிரேக்கபிள் எனிக்மா கே என் பூமிகா லக்ஷ்மி அவர்கள் வழங்கும் உரை. ஃப்ரம் சென்சஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்ரீ சேஷ்மா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கவிஷாக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தொடர்வது
1: சிறுவர் சோலை. இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: காலம் போற்றும் காமராஜர் அவர்கள் உரை வழங்க வந்திருக்காங்க. டி பிரணிதா.
3: காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் 1903 ஜூலை திங்கள் 15 பிறந்தார். அவரது தந்தையார் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தனது 12 பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. இருப்பினும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கேற்ப இளம் வயதிலேயே மிகுந்த தீரத்துடனும் நாட்டுப்பற்று கொண்டவராகவும் தொலைநோக்கு சிந்தனை உடையவராகவும் விளங்கினார். 1920 காங்கிரஸில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, கள்ளுக்கடை மறியல் மற்றும் சட்டமறுப்பு இயக்கத்தில் தீவிரமாக கலந்து கொண்டு நாட்டுக்காக சிறைக்கு சென்றார். தனது அயராத உழைப்பாலும் தியாகத்தாலும் 1954 ஏப்ரல் 13 தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியாற்றிய காமராஜர் எளிமையின் சின்னமாக விளங்கினார். மக்களின் நலனிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் பெரிதும் அக்கறை காட்டினார். 1954 to 1963 மொத்தம் 9 காமராஜர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். இந்த 9 தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கும் தனித்தன்மைக்குமான அடித்தளம் இடப்பட்டது. கல்வி, தொழில், உள்கட்டமைப்பு என தமிழ்நாடு இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலமாக உருமாறியதும் அவரது ஆட்சி காலத்தில்தான். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது வசதி உள்ளவர்களுக்கே கல்வி கற்கும் வாய்ப்புகள் இருந்தன. ஏழை எளியவர்களுக்கு கல்வி கற்பது என்பது எட்டாக்கனியாகவே இருந்தது. ஒருமுறை சுற்றுப்பயணத்தின் போது கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் மூலம் பள்ளிக்கூட வசதி செய்து உணவும் கொடுத்தால் கிராமங்களில் கல்வித்தரம் உயரும் என அறிந்த காமராஜர் அவர்கள் 1956 ஏழை மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். 1960 முதல் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வியையும் அறிமுகப்படுத்தினார். மேலும் இலவச பாட புத்தகங்களையும் வழங்கினார். இதனால் பெண் கல்வி பெருகியது. கிராமங்களில் கூட பெண் பிள்ளைகள் கல்வி கற்க முற்பட்டார்கள். இலவச சீருடை திட்டத்தினால் பள்ளிகளில் ஏழை பணக்கார பிள்ளைகள் என்கிற பாகுபாடுகள் நீங்கின. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் எல்லா சிற்றூர்களிலும் தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டன. புதிதாக 14,000 பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். காமராஜரின் கல்வி புரட்சியால் மாநிலத்தில் 6 to 11 வயதுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் சதவீதம் 45% to 80% உயர்ந்தது. ஏழை மற்றும் திறமையான மாணவர்கள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பொறியியல் மற்றும் தொழிற்சார் கல்லூரிகளை அதிகளவில் தொடங்கி உயர்கல்வியையும் விரிவுபடுத்தினார். காமராஜர் அவர்கள் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் தனது பணிகளின் மூலமாக தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்தவராவார். இதனால்தான் இன்றும் படிக்காத மேதை என்று போற்றப்படுகிறார். காமராஜர் அவர்கள் வேளாண்மை துறையின் வளர்ச்சியில் மிகவும் கவனம் செலுத்தினார். தேசத்தின் பொருளாதாரத்தை தக்கவைக்க வேண்டுமென்றால் விவசாயத்தை காக்க வேண்டும். அதற்கு நீர் ஆதாரங்கள் மிக முக்கியம். நீரின்றி அமையாது விவசாயம் என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்கள் சாத்தனூர் அணை, மதுரை வைகை அணை, அமராவதி அணை, தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மணிமுத்தாறு அணை, கிருஷ்ணகிரி அணை மற்றும் பரம்பிக்குளம், ஆழியாறு, பேச்சிப்பாறை, ஆரணியாறு போன்ற எண்ணற்ற அணைகளை கட்டினார். அதன் மூலம் 1,000 நிலங்கள் பாசன வசதி பெற்று விவசாயம் செழித்தது. கீழ்பவானி திட்டம், புள்ளம்பாடி திட்டம், கோமுகியாற்று திட்டம் போன்றவற்றையும் உருவாக்கி பாசன வசதி அமைத்தார். சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் சுமார் 600,000 நிலப்பரப்பு பாசன வசதி பெறுவதற்காக மேட்டூர் அணையிலிருந்து வாய்க்கால் அமைக்கப்பட்டது.

காமராஜரால் அமைக்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் அணைகளால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளின் குடிநீர் விவசாய தேவை இன்றளவும் பூர்த்தி செய்கிறது. விவசாய உற்பத்தி பெருக, விவசாயிகளுக்கு கிணறுகள் வெட்ட, ஆயில் இன்ஜின்கள் வாங்க, எலக்ட்ரிக் பம்பு செட்டுகள் அமைக்க அரசாங்கம் தவணை முறையில் கடன்கள் வழங்கியது, இலவச மின்சாரமும் கொடுத்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டன. குறிப்பாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், சென்னை கிண்டியில் உள்ள தொழிற்பேட்டை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல் நிறுவனம், சேலம் இரும்பு உருக்காலை, எண்ணூர் அனல் மின் நிலையம், மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை ஆகியவை முக்கியமானவைகளாகும். இவை தவிர சிமெண்ட் ஆலைகள், அலுமினிய உற்பத்தி ஆலைகள், மேக்னசைட், சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள், செங்கல் ஆலைகள், 159 நூல் நூற்பு ஆலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், 2 சோடா உற்பத்தி தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள் மற்றும் தூத்துக்குடி துறைமுகம் போன்ற தொழில் திட்டங்களும் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. தனியார் முதலீடுகள் செய்து தமிழகத்தில் தொழில்கள் தொடங்கவும் காமராஜர் ஆட்சியில் வழிவகை செய்யப்பட்டது. தொழிற்பேட்டைகளில் வாடகைக்கு கூடங்கள் வழங்கப்பட்டன. நகரின் எல்லைகளில் தொழிற்சாலைகளுக்கு உரிய நிலங்களும் மின்சார வசதி, தண்ணீர் வசதிகளும் செய்து தரப்பட்டன. தமிழை ஆட்சி மொழியாக்கி சட்டம் இயற்றினார். 1957 ஜனவரி 23 அன்று தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதன் முதலில் தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சேரும். ஒவ்வொரு துறைக்கும் தமிழ் ஆட்சி மொழி அகராதியையும் அதற்கு இணையான ஆங்கிலச் சொல் அகராதியையும் வெளியிடப்பட்டு அனைத்து அரசு துறைகளுக்கும் சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. தமிழ் நூல் வெளியீட்டுக் கழகம் மற்றும் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் ஆகியவை தொடங்கப்பட்டன. மேலும் 450 கிளை நூலகங்கள் திறக்கப்பட்டன. தமிழில் பன்னாட்டு அறிஞர்களின் கருத்துகள் வரவேண்டும் என விரும்பி அதற்கான முயற்சிகளை காமராஜர் அரசு செயல்படுத்தி வந்தது. சமூக நீதியை பொறுத்தவரையிலான நிலைப்பாடுகளில் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயலாற்றக்கூடியவராக காமராஜர் இருந்தார். சமூக அமைப்பின் காரணமாக காலம் காலமாக மறுக்கப்பட்ட உரிமைகளின் விளைவாய் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியாத நிலையில் மக்கள் இருந்தனர். அந்த மக்களும் சமநிலை பெற்றிட கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு முறை ஏற்படுத்தப்பட்டது. தீண்டாமையை போக்கவும் தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற வகுப்பினரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் எடுக்கப்பட்ட பல புதிய முயற்சிகளை காமராஜர் அரசு மேற்கொண்டது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று புது காலனிகள் கட்டும்போது அதில் 10 விழுக்காடு வீடுகளை அங்கு குடியிருக்க விரும்பும் மற்ற வகுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய அரசு உத்தரவிட்டிருந்தது. தீண்டாமை ஒழிப்பதில் சிறப்புற பணியாற்றிய சமுதாய தலைவர்களுக்கும் கிராம தலைவர்களுக்கும் தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டன. காமராஜர் ஆட்சியில்தான் 60 வயது முதியவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து 30 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தால் அரசுடைமை ஆக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மூலம் கிராமப்புற அதிகார பரவலாக்கலை உறுதி செய்தார். 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் உருவாக்கப்பட்டது. இது உள்ளாட்சி அமைப்புகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்வதற்கு வழிவகை செய்ததோடு பெண்களை நியமன உறுப்பினர்களாக நியமித்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டது. இதன் பின்னர் விவசாயம், ஊரக தொழில்கள், கோழி பண்ணைகள், மீன் வளர்ப்பு பண்ணைகள் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளாக கிராம பஞ்சாயத்துக்களும் பஞ்சாயத்து ஒன்றியங்களும் மாற்றம் பெற்றிருந்தன. கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் உதவியுடன் ஊரக தொழில்கள் உருவாக்கப்பட்டது. காமராஜரின் சீரிய சிந்தனைகள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நெறியுடன் செம்மையாய் வாழ வழிவகுக்கும் விதத்தில் அமைந்துள்ளன. ஒற்றுமையே முன்னேற்றத்திற்கு அசைக்க முடியாத அடித்தளம் என்பது காமராஜரின் வாக்கு. திட்டமிடாமல் அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் முடிவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எந்த காலத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது பெருந்தலைவரின் சிந்தனையாகும். சட்டம் இருந்தால் அதனை யாராக இருந்தாலும் மதித்து நடக்க வேண்டும் என்பது காமராஜரின் எண்ணமாகும். வீரமுடன் வாழ்வதே விவேகமான செயலாகும் என்பது காமராஜரின் சீரிய சிந்தனையாகும். ஒவ்வொருவரும் உழைத்தால் மட்டுமே வீடும் நாடும் மேலோங்கி நிற்கும் என்பது கர்ம வீரரின் சிந்தனையாக இருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கையை

0: விட எளிமையான வாழ்க்கையே மனதிற்கு அமைதியினையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்று கூறினார். ஏழைகளுக்கு உதவிடுங்கள், வீண் வம்புக்கு விலகிவிடுங்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் போன்ற உயரிய சிந்தனைகளை தான் வாழ்க்கையில் பின்பற்றியதோடு மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தினார். காமராஜர் அவர்களுக்கு இந்திய அரசு 1976 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சென்னை உள்நாட்டு விமான நிலையம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜரின் முழு உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது. காமராஜர் அவர்கள் செயற்கரிய பல அரிய செயல்களை செய்துள்ளதாலும் தோற்றத்தில் எளிமை, உள்ளத்தில் உண்மை, பொது வாழ்வில் தூய்மை, வாக்கில் இனிமை, வறுமையில் செம்மை, செயலில் மேன்மை போன்ற உயரிய குணங்களாலும் காமராஜர் அவர்கள் காலங்கள் கடந்தும் போற்றப்படுகிறார்.
1: இதுவரை காலம் போற்றும் காமராஜர் அவர்கள் உரை வழங்கினார் டி பிரணீதா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க டி அகல்யா.
2: பாடல் ஸ்ரீகணநாதா.

0: இதுவரை நமக்காக பாடல்களை பாடினார் டி அகல்யா. நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஜி கனகதாஸ்.
1: நான் இப்ப உங்களுக்காக அஞ்சாமை என்ற கதையை சொல்ல போகிறேன். பள்ளி முடிந்த வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பிரகாஷ் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று யாரோ அவனை தள்ளிவிட பிரகாஷ் முன்பக்கமாக விழுந்தான். மறுநொடிய பின்னால் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. பிரகாஷ் திரும்பி பார்த்தான். அங்கே அவனுடன் படிக்கும் கணேசன் நின்று கொண்டிருந்தான். எதற்காக என்னை தள்ளிவிட்டாய் என்று கேட்டான் பிரகாஷ். சும்மா விளையாட்டுக்குதான் என்றான். பதிலுக்கு என்னை என்ன செய்ய முடியும் உன்னால் என்று கேட்டான் கணேசன். பிரகாஷ் மட்டுமல்ல, அவனுடன் படிக்கும் மற்ற மாணவர்களும் கணேசனுக்கு பயந்தே இருந்தார்கள். காரணம், கணேசன் சற்று முரட்டு உருவம் கொண்டவன். பிறருக்கு எப்போதும் ஏதேனும் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பான். யாராவது அது பற்றி கேட்டால் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் நான். அஞ்சாமைதான் வீரம் என்று நம் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று வீரமாக பதிலளிப்பான். கணேசனின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆனால் எந்த மாணவனுமே அவனை தட்டி கேட்க துணியவில்லை. மாதங்கள் கடந்தன. ஆண்டு தேர்வு வந்தது. முதல் நாள் தமிழ் தேர்வு. எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதி கொண்டிருந்தனர். கணேசனின் அருகில்தான் பிரகாஷ் அமர்ந்திருந்தான். திடீரென்று

0: தேர்வு எழுதி கொண்டிருந்த கணேசனின் பேனா எழுதவில்லை. அவன் பேனாவை உதறி பார்த்தான். அப்பொழுதும் அதை எழுதவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். உடனே அவன் எழுந்து தேர்வு கண்காணிப்பாளரிடம், சார், என்னோட பேனா எழுந்த மாட்டேங்குது. வேறு யாராவது இரண்டு பேனாக்கள் வைத்திருந்தால் ஒன்று வாங்கி கொடுங்கள் என்று கேட்டான். கண்காணிப்பாளரின் கோபம் அவரது கண்களிலே தெரிந்தது. தேர்வுக்கு வருவதற்கு முன் பேனா நன்றாக எழுதுகிறதா என்று கவனித்து எடுத்து வந்தால் என்ன? தேர்வு என்றால் எப்போதும் இரண்டு பேனாக்கள் எடுத்து வர வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்று திட்டினார். பிறகு அவர் யாரிடமாவது இரண்டு பேனா இருந்தால் இவனுக்கு ஒரு பேனா கொடுங்கள் என்று மற்ற மாணவர்களை பார்த்து கேட்டார். ஆனால் யாருமே பேனா கொடுக்க முன்வரவில்லை. எல்லா மாணவர்களுக்குமே கணேசனின் மீது வெறுப்பு இருந்தது. கண்களில் கண்ணீருடன் தலை குனிந்தவாறே நின்று கொண்டிருந்த கணேசனை பிரகாஷ் கவனித்தான். அவன் உடனே எழுந்து, சார், என்னிடம் இரண்டு பேனாக்கள் இருக்கின்றன, ஒன்றை அவனிடம் கொடுக்கிறேன் என்று தனது பேனா ஒன்றை கணேசனிடம் கொடுத்தான். கணேசனும் பிரகாஷ் கொடுத்த பேனாவால் தேர்வை எழுதி முடித்தான். தேர்வு நேரம் முடிந்தது. அனைவரும் விடைத்தாளை கண்காணிப்பாளரிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தார்கள். கணேசன் பிரகாஷ் கொடுத்த பேனாவை திரும்பி கொடுத்துவிட்டு, ரொம்ப நன்றி பிரகாஷ், நான் உனக்கு எத்தனையோ தொல்லை கொடுத்திருக்கிறேன், அதையெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு பேனா கொடுத்து உதவியதற்கு நன்றி என்று கண்ணில் நீர் வழிய சொன்னான். ஆனால் மற்ற மாணவர்களோ பிரகாஷிடம், ஏண்டா கணேசனுக்கு பேனாய் கொடுத்தாய், அவன் நமக்கு எத்தனை தொல்லைகள் கொடுத்திருக்கிறான், அவன்தான் பயம் என்பதே எனக்கு கிடையாது என்று சொல்லுவான் அல்லவா, தேர்வு எழுதாமல் போகட்டுமே என்று பிரகாஷிடம் மற்ற மாணவர்கள் கூறினர். உடனே பிரகாஷ், கணேசன்தான் ஏதோ அறியாமல் அவ்வாறு செய்துவிட்டான், அவன் செய்தவற்றை நாம் மனத்தில் வைத்து கொண்டு இந்த நேரத்தில் பழிவாங்குவது சரியல்ல என்று சொல்லிவிட்டு கணேசனின் பக்கம் திரும்பினான். பார்த்தாயா கணேசா, அஞ்சாமை என்பது நம் உடல் வீரத்தை பொறுத்ததல்ல, மற்றவர்கள் உன்னை திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இத்தனை நாளும் மற்ற மாணவர்களை துன்புறுத்தி வந்தாய், அதனால் உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது அவர்கள் உதவி செய்ய மறுத்தார்கள். அஞ்சாமை என்பது யாருக்கும் பயப்படாமல் இருப்பதல்ல, எல்லோரிடமும் அன்பாக இருப்பது. அவ்வாறு அன்பாக இருந்தால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் எல்லோருமே நமக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள், அதுதான் உண்மையான அஞ்சாமை என்று சொன்னான் பிரகாஷ். கணேசனும் எல்லா மாணவர்களையும் பார்த்து, அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள், உண்மையான அஞ்சாமை என்ன என்பதை பிரகாஷ் எனக்கு புரிய வைத்து விட்டான், இனி நான் உங்களோடு நட்பாகவும் அன்பாகவும் இருப்பேன் என்று சொன்னான்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் ஜி கனகதாஸ். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க என் கே திவ்யதர்ஷினி.
2: ஒரு மனிதனின் அடையாளம் அவனுடைய மொழி. ஒரு நாட்டின் பண்பாட்டை அறிய வேண்டுமென்றால் அந்த நாட்டின் மொழியை அறிந்தால் போதும். மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்ற கருவி மட்டுமல்ல, அது ஒரு மக்களின் வரலாறு, பண்பாடு, வாழ்க்கை முறை, சிந்தனை, உணர்வு ஆகிய அனைத்தையும் தன்னுள் சுமந்து நிற்கும் ஒரு பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதே தனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார் 1876 ஜூலை 15 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கடம்பாடி என்னும் ஊரில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். சிறுவயதிலிருந்தே தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ் மட்டுமல்லாமல் வடமொழி மற்றும் ஆங்கிலத்தையும் நன்கு கற்றிருந்தார். பல மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியை தூய்மையாக காக்க வேண்டும், தனித்துவத்தோடு விளங்க வேண்டும், தமிழின் தன்மானத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த பெருமகன் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் ஆவார். ஒரு நாள் அவர் மகள் நீலாம்பிகையுடனான உரையாடலின் போது, பெற்ற தாய்தனை

மக மறந்தாலும், பிள்ளையைப் பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ற வள்ளலார் பாடலை நீலாம்பிகை பாடிக் காட்ட, அந்த பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லுக்கு பதிலாக யாக்கை என்ற தமிழ்மொழி சொல் இருந்திருந்தால் இன்னும் இனிமையாக இருந்திருக்கும் என்று அவருக்கு தோன்றிய எண்ணமே தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கான அவர் மனதில் விதைக்கப்பட்ட முதல் விதையாகும். தமிழ்மொழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான செம்மொழி. ஆனால் காலப்போக்கில் பிற மொழி சொற்கள் அதிகமாக கலக்கத் தொடங்கின. இதனால் தமிழின் இயல்பும் இனிமையும் மங்கிவிடும் என்ற கவலை மறைமலை அடிகளாருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாகவே அவர் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கி தமிழில் முடிந்தவரை தமிழ் சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இங்கு ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மறைமலை அடிகளார் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை. பிற மொழிகளை கற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் கூறவில்லை. மாறாக, பிற மொழிகளை கற்றாலும் தாய்மொழிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றார். நமது மொழியை நாம் மதிக்க வேண்டும், அதன் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலேயே இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உள்ளது. அவருடைய இயற்பெயரான வேதாச்சலம் என்பதற்கு பதிலாக தமிழ் சுவைமிக்க மறைமலை என்ற பெயரை தாமே ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னதை மற்றவர்களிடம் மட்டும் எதிர்பார்க்கவில்லை, முதலில் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். அதுவே அவரை ஒரு சிறந்த சிந்தனையாளராக மாற்றியது. மறைமலை அடிகளார் ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஆவார். தமிழ் இலக்கியம், சமயம், வரலாறு, தத்துவம் போன்ற பல துறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அவரது எழுத்துக்கள் எளிமையாகவும் தெளிவாகவும் ஆழமான கருத்துகளையும் கொண்டதாகவும் இருந்தன. தமிழ்மொழியின் செழுமையையும் அதன் இலக்கிய வளத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அவரது நூல்கள் மிகப்பெரிய பங்காற்றின. அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் ஆவார். பல இடங்களில் உரையாற்றி தமிழ்மொழியின் பெருமையையும் தனித்தமிழின் அவசியத்தையும் மக்களிடம் எடுத்துரைத்தார். அவருடைய பேச்சுகளால் பலர் தமிழ்மொழியின் மீது புதிய ஈர்ப்பை பெற்றனர். பல இளைஞர்கள் தமிழுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் முன்னே வந்தனர். அவர் தமிழுக்குள் தேவையில்லாமல் புகுந்த பிறமொழி சொற்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தார். ஒரு மொழி உயர்வோடு இருக்க வேண்டுமென்றால் அந்த மொழியை பேசுபவர்கள் அதை பெருமையுடன் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையை தமிழர்களின் உள்ளத்தில் விதைக்கவே மறைமலை அடிகளார் போராடினார். மறைமலை அடிகளார் தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் என்பது வெறும் மொழி இயக்கம் மட்டுமல்ல, அது தமிழர்களின் தன்மானத்தை உயர்த்தும் ஒரு பண்பாட்டு இயக்கமாகவும் அமைந்தது. பிறமொழி கற்போம், ஆனால் தாய்மொழியை இழக்க மாட்டோம். நம் தாய்மொழியை மதிப்போம், நம் தமிழ்மொழியை உயிராய் உயர்த்துவோம். இதுதான் அவரது சிந்தனையாகும். மறைமலை அடிகளார் எந்த மாற்றத்தையும் வலுக்கட்டாயமாக கொண்டு வர முயற்சிக்கவில்லை. மாறாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மொழியின் பெருமையையும் அதன் வரலாற்றையும் எடுத்துரைத்தார். தமிழ் ஒரு பழமையான மொழி மட்டுமல்ல, அறிவியல், இலக்கியம், தத்துவம், மருத்துவம், கலை, பண்பாடு போன்ற பல துறைகளில் உலகிற்கு வழிகாட்டிய மொழி என்பதை அவர் பல ஆதாரங்களுடன் விளக்கினார். அவருடைய எழுத்துக்களும் சொற்பொழிவுகளும் பலரின் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தின. தமிழறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தமிழின் வளர்ச்சிக்காக பணியாற்றத் தொடங்கினர். பின்னாளில் தமிழுக்காக உழைத்த பல அறிஞர்களுக்கும் அவரது சிந்தனைகள் ஊக்கமாக அமைந்தன. மறைமலை அடிகளார் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரும் ஆவார். பழைய தமிழ் இலக்கியங்களை ஆழமாக ஆய்வு செய்து அவற்றிலுள்ள கருத்துக்களை மக்களுக்கு எளிமையாக எடுத்துரைத்தார். தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பையும் இலக்கிய வளத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டினார். அவருடைய வாழ்க்கையில் நம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த மாற்றத்தை முதலில் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்பதுதான். அவர் கூறியதை தன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தார். அதனால்தான் மக்கள் அவரை மதித்தார்கள், அவரது கருத்துக்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். இன்று நாம் வாழும் உலகம் தொழில்நுட்ப உலகம். கைபேசி, கணினி, இணையம்,

0: புதிய நுண்ணறிவு என பல புதிய வசதிகள் வந்துவிட்டன. ஆனால் எந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தாய்மொழியின் முக்கியத்துவம் குறையக்கூடாது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழை வளர்ப்பது நமது பொறுப்பு. தமிழில் எழுதவும் படிக்கவும் ஆராய்ச்சிகள் செய்யவும் புதிய தலைமுறையினருக்கு தமிழின் பெருமையை எடுத்துச் சொல்லவும் நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே மறைமலை அடிகளாரின் கனவும் அவரது வாழ்நாள் நோக்கமும் ஆகும். மறைமலை அடிகளார் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரை நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது. ஆனால் அவர் கூறிய கருத்துக்கள் இன்றும் மறையவில்லை. உலகமயமாக்கல், இணையம், செயற்கை நுண்ணறிவு போன்றவை மனித வாழ்க்கையை மாற்றியிருந்தாலும் தாய்மொழியின் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாது. ஒரு குழந்தை முதலில் கற்றுக்கொள்வது தாய்மொழிதான். அதன் மூலம்தான் அது சிந்திக்கவும் உணரவும் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறது. எனவே தாய்மொழியை பாதுகாப்பது என்பது ஒரு மொழியை மட்டும் பாதுகாப்பதல்ல, ஒரு சமூகத்தின் பண்பாட்டையும் வரலாற்றையும் அடையாளத்தையும் பாதுகாப்பதாகும். மறைமலை அடிகளார் இதை மிக தெளிவாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காக உழைத்தார். அவர் எழுதிய நூல்கள், ஆற்றிய சொற்பொழிவுகள், மேற்கொண்ட ஆய்வுகள் ஆகிய அனைத்தும் தமிழின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைந்தன. இன்று நாம் அவரை நினைவு கூறுவது அவர் ஒரு பெரிய தமிழறிஞர் என்பதற்காக மட்டுமல்ல, தன் சிந்தனையை வாழ்வில் நடைமுறைப்படுத்திய மனிதர் என்பதற்காகவும், மொழிப்பற்று என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு பொறுப்பு என்பதை தனது வாழ்க்கையின் மூலம் உணர்த்தியவர் என்பதற்காகவும் அவரை நாம் மதிக்கிறோம். இன்றைய இளைஞர்களாகிய நாம் அவரிடமிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நமது தாய்மொழியை நேசிக்க வேண்டும். தமிழில் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ தயங்கக்கூடாது. தமிழ் இலக்கியங்களை வாசிக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உலக மொழிகளை கற்பதோடு நம் தாய்மொழியையும் சமமான அன்புடனும் மரியாதையுடனும் பேண வேண்டும். நமது முன்னோர்கள் உருவாக்கிய இந்த செம்மொழி நமது தலைமுறையோடு முடிவடையாமல் வருங்கால தலைமுறைகளுக்கும் பெருமையுடன் சென்றடைய வேண்டும். பேனாவை ஆயுதமாக்கி, புத்தகத்தை போர்க்களமாக்கி தமிழை காக்க போராடியவர் மறைமலை அடிகளார். தென்னாடு பன்னெடுங்காலம் தன்னை மறந்து உறங்கியது. அவ்வுறக்கத்தை போக்கிய பெருமை அடிகளாருக்கே சேரும் என்று திருவிக்கா அவர்களால் போற்றி புகழப்பட்டவர். 4000 நூல்களுடன் தனது வீட்டையே நூலகம் போல் மாற்றிய இவர் ஞானசாகரம், திருவாசகம், அம்பிகாவதி, அமராவதி, யோகநித்திரை என 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் சொன்ன தமிழின் இனிமையை பாதுகாக்கவே வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். அவர் எங்கு சென்றாலும் ஒரு கருத்தை தொடர்ந்து கூறுவார். மொழியை நேசிப்பவன் தன் நாட்டை நேசிப்பான், தன் நாட்டை நேசிப்பவன் தன் மக்களை உயர்த்துவான் என்பார். இன்று பெருமையுடன் நாம் பேசும் தமிழுக்கு பின்னால் மறைமலை அடிகளார் போன்ற மாமனிதர்களின் உழைப்பும் தியாகமும் இருக்கின்றது. மறைமலை அடிகளார் நமக்கு ஒரு இயக்கத்தை மட்டும் தரவில்லை, ஒரு எண்ணத்தை தந்தார், ஒரு பொறுப்பை தந்தார், ஒரு பண்பாடு பாரம்பரியத்தை தந்தார். அந்த பொறுப்பை நாம் காப்போம், அந்த பாரம்பரியத்தை நாம் தொடர்வோம், தமிழை போற்றுவோம், தமிழை உயர்த்துவோம், தமிழை பாதுகாப்போம், தனித்தமிழின் பெருமைகளை பல தலைமுறைக்கு எடுத்துரைப்போம்.
1: இதுவரை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் N.K. திவ்யதர்ஷினி.
2: நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
3: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

0: நேரம் 7:45. ஆகாஷவாணி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறிப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர்மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட்

0: கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்ற உரிமை போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:50.
2: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சேலம் மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் திறக்கப்பட்ட ஆதார் சேவை மையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: இந்தியாவில் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு தனித்துவ அடையாள எண் வழங்கிடும் வகையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கும் அரசின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஆதார் அட்டை முக்கிய ஆவணமாக திகழ்கிறது. ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள நினைக்கும் பொதுமக்கள் வசதிக்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் மெய்யனூர் பகுதியில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இயக்குநர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் ஆதார் சேவை மையத்தினை திறந்து வைத்து சேவைகளை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் சேலம் உட்பட 8 மாவட்டங்களில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் மேலும் 22 மாவட்டங்களில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்படும் என்றும் அதன் இயக்குநர் பவன்குமார் தெரிவித்தார்.
4: UIDAI, we don't have the direct ASK centers in all the districts. Earlier, out of 700 plus districts in the country, we had earlier only 80 plus centers. Now, we are expanding from 80 plus center to 450 plus centers in the entire Pan India, in the entire country. So, basically, because of the high-level services will be provided to the residents, which are not available at the other centers, including the grievance resolutions to the residents, which will be provided at these centers.
3: சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தில் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுக்காக ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றும், நாள் ஒன்றுக்கு 400 பேர் வரை ஆதார் திருத்த சேவை வழங்கப்படுவதாகவும், அரசு விடுமுறை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் மையம் செயல்படும் என்கிறார் மேலாளர் மாதவன்.
5: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு UIDAI மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
3: முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான முன்னிலை உரிமை மற்றும் அனைவருக்கும் விரைவான சேவையை வழங்கிடும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
2: போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி.
6: இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம்ம ஒவ்வொருவரோட எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டது. அதுதான் போதையில்லா சமுதாயம் நம் இலக்கு. இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதை பொருள் தான். ஒரு தனி மனிதனை, அவன் குடும்பத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற சக்தி இந்த போதைக்கு உண்டு. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கிறது உங்க கனவுகளுக்கு ரெக்க முளைக்கிற காலம். ஆனா இன்னைக்கு பல மாணவர்கள் சும்மா ஒரு தரம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆர்வத்திலேயோ இல்ல நண்பர்களோட கட்டாயத்தினாலேயோ இந்த இருண்ட உலகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. பெற்றோர்களே உங்க பிள்ளைகளோட நடத்தையில ஏதேனும் மாற்றம் தெரியுதுன்னா அதை கவனிங்க, அவங்க கிட்ட ஒரு நண்பனா பேசுங்க. மாணவர்களே, தவறான பாதையை நோக்கி உங்களை அழைக்கிற நண்பர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமா இல்ல நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. அதுதான் உண்மையான வீரம். உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள்ல திருப்புங்க. ஒருவேளை யாராவது இதுக்கு அடிமையாக இருந்தா அவங்களை குற்றவாளியா பார்க்காம ஒரு நோயாளியா

0: கருதி மறுவாழ்வு மையங்களுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் 466 புகார்கள் வரப்பட்டு அதுல 104 புகார்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. தகவல் கொடுப்பவர்களோட பெயர் மற்றும் விவரங்கள் முற்றிலும் ரகசியம் காக்கப்படும். விற்கிற கடைகளையும் நாங்க சீல் வச்சுட்டு 2-3 வாரத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணியும் வைக்கிறோம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை இன்னைக்கே ஏற்போம். நன்றி.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தை விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான நேரடி விற்பனைக்கு சிறந்த தளமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் விவசாய விளைபொருட்கள் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே நேரடியாக சென்றடையும் வசதி உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக உழவர் சந்தையில் உள்ள விவசாயிகள், மகளிர் சுயஉதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்களது காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட விளைபொருட்களை இலோடு ஆட்டோக்கள் மூலமாக நேரடியாக விற்பனை செய்ய முடிகிறது. கிராமங்களில் விளையும் காய்கறிகள் மற்றும் பழங்களை உழவர் சந்தைக்கு கொண்டு வருவதோடு குடியிருப்பு பகுதிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று விற்பனை செய்யும் வசதி இந்த திட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து விவசாயி தெரிவிக்கையில்,
3: நேசவேல் முருகன், தூத்துக்குடி உழவர் சந்தையில நான் ஒரு 20 வருஷமா அங்க கடை வச்சிருக்கேன். தொழில் இப்ப கொஞ்சம் டல்லா இருந்தாலும் இப்ப இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வச்சு வெளியில மக்களுக்கு இந்த விலைக்கு, குறைஞ்ச விலைக்கு காய்கறி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 வண்டிகளுக்கு ஆள் இல்லாம வர இருக்கு. இதை வச்சு நல்ல பிரயோஜனமா இருக்கு. எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கு, எங்களுக்கும் ஓரளவு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த வண்டியை வந்து சார்ஜிங்கே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா வாடகை மட்டும்தான். பெட்ரோல் எதுவும் கிடையாது. இந்த வண்டியிலே வந்து 200 கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டி. 200 கிலோமீட்டர் சார்ஜ் இங்கே பண்ணிக்கலாம். குறைஞ்ச விலைக்கு மக்களுக்கு கொடுக்கும். நல்ல பெனிஃபிட்டா இருக்கு எங்களுக்கு வண்டி.
4: என்னுடைய பெயர் சிவகுமார். உழவர் சந்தையில வந்து நாங்க சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகள் கடை வச்சிருக்கோம். இந்த வண்டி இப்போ கொடுத்துருக்காங்க உழவர் சந்தையில இருந்து. இந்த வண்டி மூலியமா வந்து எல்லா நகரங்கள் ஃபுல்லுமே வந்து பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் மற்றும் பயிர் வகைகள் எல்லாமே விவசாயிகிட்ட இருந்து டைரக்டா மக்களுக்கு சேர்ந்தடைகிற மாதிரி இந்த வண்டி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ இந்த உழவர் சந்தையில நிறைய மக்களால வந்து வர முடியல. அதனால வந்து இந்த வண்டி மூலியமா நாங்க நகர்ப்புறம் மட்டும் இல்லாம தொலைதூரத்துல உள்ள மக்களுக்கும் இயற்கையான பொருட்கள் எல்லாம் நாங்க அவங்களுக்கு வந்து சென்றடையும் முறையில இந்த உழவர் சந்தையில இந்த கொடுக்கப்பட்ட வண்டி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் உற்பத்தி துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் மேம்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக ஜவுளித்துறை சர்வதேச தரத்திற்கு உயர்ந்துள்ளதாக ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் மழை நீரை சேமிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் வலியுறுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் மூலம் 2070 மாசற்ற சூழல் என்ற இலக்கை அடைய முடியும் என்று மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: penetrated defences and struck the capital, Kyiv. In cricket, England have...
1: நேரம் 8:10. ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் உடன் பிறப்பே திரைப்படத்திற்காக ஆர்யா தயாள் பாடியுள்ள பாடல்.

0: offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
1: திரைகானத்தில் தொடர்ந்து தலைவி திரைப்படத்திற்காக நகுல் அபியங்கர் நிரஞ்சன ராமணன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைகானத்தில் தொடர்ந்து ஓமனப்பெண்ணே திரைப்படத்திற்காக சிந்தூரி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் கோல்டு 100.1. திஸ் இஸ் வெஸ்டர்ன் மியூசிக், யுவர் ஃபேவரட் இங்கிலீஷ் மியூசிக் ஷோ, அண்ட் யுவர் வித் மீ காவ்யா டுநைட். So I've got a good list of tracks for the evening and I hope you guys enjoy it as well. First up, I've got Coldplay with Magic.

0: முதல் பாடல் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ படத்திலிருந்து பாடல்.
1: முத்து
0: ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா.

0: Mantra. You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது திரைகாலம்

0: உறவுக்கு கை கொடுப்போம் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: ஒரு கோடி ஆசைகள் உயிர் மூச்சின் ஓசைகள், ஒரு கோடி ஆசைகள் உயிர் மூச்சின் ஓசைகள், உன் பார்வையில் பண்பாடுவே உறவாட அழைத்தே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களே, இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் அலைப்பாயுதே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலில் ஒலிப்பது அலைப்பாயுதே படத்திலிருந்து பாடல்கள்.

0: சந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே இந்த நாள்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை குடியிருந்த கோவில், உயர்ந்த மனிதன், தாமரை நஞ்சம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: for several years and has declared a proclaimed offender in September 2016. The CBI said that he was apprehended on the basis of human intelligence and technical inputs. After obtaining a transit warrant, the accused will be taken to Kolkata today and produced before the competent court. Nepal and India yesterday held meetings with a focus on strengthening bilateral cooperation in the energy sector, with emphasis on the cross-border electricity trade, officials said. Minister for Energy, Water Resources and Irrigation, Biraj Bhaktashrestha, held a productive discussion with Power Secretary Pankaj Agarwal and Additional Foreign Secretary Munu Mahavar of the Government of India in Kathmandu yesterday. In cricket, India defeated England by 6 wickets in the first of the 3-match ODI series at Edgbaston in Birmingham last night. Chasing a target of 259 runs set by England, India scored 262 for 4 in 45.2 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசை நிகழ்ச்சிகளில் அடுத்து ஒலிக்கியிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் கிழக்கே போகும் ரயில், சிட்டுக்குருவி, இளமை ஊஞ்சலாடுகிறது ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக கிழக்கே போகும் ரயில் பட பாடல்கள். ஒலிக்கியிருக்கும் இந்த குரல் பி. ஜெயச்சந்திரன்.

அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

இதுவரை கிழக்கே போகும் ரயில் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் தொடர்வது சிட்டுக்குருவி பட பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் இந்த குரல் எஸ்பி பாலசுப்பிரமணியம்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்வோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்.

இதுவரை சிட்டுக்குருவி என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி இளமை ஊஞ்சலாடுகிறது பட பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிச்சேரம்.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் சல்மாத் அலிகான், சஃபாத் அலிகான் ஆகியோரின் பாட்டு, தொடர்ந்து பண்டிட் ஹரிபிரதா சௌராசியா அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்டோம். தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரத்னா பாண்டே. भारत ने कहा है कि वो पश्चिम एशिया के घटनाक्रमों पर करीबी नजर रखे हुए है। विदेश मंत्रालय के प्रवक्ता रणधीर जायसवाल ने नई दिल्ली में होर्मुज जलडमरू मध्य से व्यापारिक जहाजों

மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். படம் திருமலை தென்குமரி.